0: பாடி வரும் கானம் ஒரு காணா குயில் பாடும் பலமுரளே கானம்.
1: அஸ்வமேதம் என்ன சித்திரத்தின் வேண்டி வயலாரம் தேவராஜனும் ஒருக்கி பி சுஷீல பாடிய கானம்.

ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகளில் அவையில் உணரும்.

எடு தகிலொடு குடலெடு தண்டெடு தடையெடு திருகுடல் அழகொடு திருவுடல் அழகுடு படைய.